இறன்மொழி சேருந்திதன் மேலாகவே நீளுந்தொரி மண்பாதையில் தோளோடு தோள் போயில்லையோ மழ

0: பண்ணேண்டா.
1: ஆஸ்திரேலியா FM 90.
2: டைம் செக் 2:00 போல் சமயம் கிருத்தியம் 12 மணி. தி டைம் இஸ் 12:00.

நல்ல கட்டி நல்ல கட்டி நல்ல கட்டி நல்ல கட்டி நல்ல கட்டி நல்ல கட்டி.

நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல்ல பீ நல

நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும் நட்பும்

நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்பம் நாட்டப்ப